0: ஒரு சிறந்த யோசனத்தா, நல்லதொரு பெரிய சிந்தனத்தா.
1: இன்னும் மலையா நாளை கிளம்பு போல அலம்பு,
0: நோக்கி திருத்திகள் பூட்டி திருத்திய போரின் சாரி, நாங்கள் நெத்திக்கு சீறி பயணம் எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா. பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய பஞ்சர்

சடசமாயிருட்டி நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டாட்டு திகழ் தூக்கி குத்திய போரின் சாரே நாங்கள் சீரிப்பாய்